0: கூடும் வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலையிலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: 2040 ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
2: If you want to complain about a program broadcast on 104.6 Planet FM, you may do so within 20 working days from the day after the program was broadcast. You must be specific about the program name, the day and time it was broadcast, and which of the codes of broadcasting practice you believe has been breached. For more information about how to make a formal complaint, go to bsa.govt.nz or write to Broadcasting Standards Authority, PO Box 9213 Wellington. Or you can phone us here at Planet FM on 815 8600, write to us at PO Box 440215, Point Chevalier, Auckland 1246, or email us info@planetaudio.org.nz.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து

0: தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாது.

0: முத்துமுழுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்துமிழோசையை சேவைமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்று மலமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் குற்றங்கடிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்ப. திணை துணையாங் குற்றம் வரினும் பணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். திணை துணையாங் குற்றம் வரினும் பணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். பழி நாணுகின்ற பெருமக்கள் திணை அளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனை அளவாக கருதி குற்றம் செய்யாமல் காத்துக் கொள்வர் என மு வரதராசன் விளக்கம் தருகிறார். பழி சொல்லுக்கு அஞ்சும் பண்புடையவர்கள் தன்னிடம் திணை அளவு மிகச் சிறிய அளவினை உடைய குற்றம் நேர்ந்தாலும் அதனை பனை அளவு மிக பெரிதாக கருதி வருந்துவார்கள். மீண்டும் அக்குற்றம் நேராதவாறு தங்களை காத்துக் கொள்வார்கள் எனவும் விளக்கம் தருகின்றனர். சான்றோர்கள் தங்கள் நடத்தையில் மிகச்சிறிய களங்கம் ஏற்பட்டாலும் அதை அலட்சியம் செய்ய மாட்டார்கள். தாமாக தன் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்பவர்கள் தம்மை தாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் நிலையாக கருதப்படுகின்றது. சமூகத்தில் தம் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்பவர்கள் தூய்மையான ஒழுக்க வழியில் நிறைவாக சமூகத்தில் முன் உதாரணமாக திகழ்வார்கள். பழி பாவங்களுக்கு அஞ்சுபவர்கள் தமது நடத்தையில் விழிப்புடனும் இருப்பதோடு தம் பெருமைக்கு மாசு கற்பிக்கும் என்பதை பனை அளவாக கருதி வாழ்வார்கள். மனிதர்களின் தவறுகளையும் குற்றங்களையும் மதிப்பிடும் விதத்தினை இக்குறள் விளக்கி நிற்கின்றது எனலாம். திணைத்துணையா குற்ற

0: பக்கம் வரினும் பெணத்துணையா கொள்வர் பழி நாணுவார். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது வரலாற்றில் இருந்து ஒரு பதிவு படிப்பதற்காக. உலகிலேயே கொடூரமானவன் மகா கொலைக்காரன் என்றால் நம் நினைவுக்கு உடனே வருவது ஜெர்மனி சர்வாதிகாரியான ஹிட்லர் தான். ஆனால் இந்த ஹிட்லருக்கே குருவாக இருந்த மகா மகா கொலைக்காரன், கொடூரமானவன், பெண்பித்தன் யார் என்றால் அது இத்தாலியை 21 ஆண்டுகள் ஆண்ட கொடுங்கோலன் முசோலினி தான். இவ்வளவு கொடூரமானவனை ஒரு சிறுமி உயிருக்கு உயிராக காதலித்து அவனை கரண் பிடித்தாள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், ரோம் நகரை சேர்ந்த ஒரு பணக்கார தம்பதிகளுக்கு ஒரே மகளாக பிறந்தவள் தான் கிளரா. பெட்டாசி பள்ளி செல்லும் 16 வயது பருவத்திலேயே 49 வயதான முசோலினி மீது தீராத காதல் கொண்டாள். இதற்கு காரணம் பொது வழியில் முசோலினி ஆற்றிய புரட்சிகரமான குறைகள் தான். அப்போதே முசோலினி மீது பல பெண்களுடன் உறவில் உள்ளவர் என்பது கிளராக்கு தெரியும். ஆனாலும் அவன் மேல் உள்ள காதலை அவள் விடவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், He was a notorious womanizer. He had relationship with hundreds of women என்கிறார்கள். முசோலினியை ஒரு முறை I believe power and sex are linked together and I need sex as much as I need food என அவனே கூறியுள்ளான். இப்படியான ஒரு பொம்பளை பொறுக்கி அயோக்கியின் கொடூரனை தான் கிளாரா உயிருக்குயிராக காதலித்தாள். கிளராக்கு 20 வயதான போது ஒரு முறை காரில் சென்று கொண்டிருந்த போது அவள் கார் முன்னால் முசோலினியின் கார் சொல்வதை கண்டு உற்சாகம் அடைந்து ஓட்டுநரை அந்த காரை ஓவர்டேக் செய்ய சொல்ல ஓட்டுநர் அந்த காருக்கருகில் சென்றதும் கிளரா மிகவும் உற்சாகமாக முசோலினியை பார்த்து கையாட்டினாள். கிளராவின் அழகு, இளமை மற்றும் உற்சாகத்தை பார்த்த முசோலினி காரை நிறுத்தி கிளராவை அழைத்து சிறிது நேரம் பேசியுள்ளார். இந்த சந்தர்ப்பில் கிளரா தன்னை ஒரு கடவுளாகவும் உயிர் காதலனாகவும் பார்ப்பதை முசோலினி புரிந்து கொண்டான். இந்த சந்தர்ப்பிற்கு பின்னர் கிளரா அடிக்கடி அவருக்கு கடிதம் எழுதி வந்தாள். கிளராவின் விசுவாசம், காதல், அர்ப்பணிப்பை கண்டு முசோலினி அவளை தன்னுடனே வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். முசோலினியை சுற்றியிருந்த மற்ற பெண்கள் தங்களது தேவைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் இருக்க கிளரா மட்டும் உண்மையான காதலுடனும் விசுவாசத்துடனும் இருந்தாள். முசோலினி அவளை மிகவும் நம்பினான். இப்படி உறவு கொண்டிருந்த போது 1945 இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இத்தாலிய போராளிகள் முசோலினியை கொல்ல துடித்தார்கள். இச்சூழலில் கிளராவை தப்பித்து போக சொன்னான். ஆனால் கிளரா இறுதி வரை நான் உங்களுடைய இருப்பன் என மறுத்துவிட்டாள். இறுதியாக போராளிகள் முசோலினியையும் கிளராவையும் பிடித்து கட்டி போட்டனர். முசோலினியை கொல்ல மிலன் நகருக்கு இழுத்து சென்றனர். கிளராவும் உடன் சென்றாள். ஓரிடத்தில் முசோலினியை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு முன் ஒரு போராளி கிளராவை பார்த்து, பெண்ணே, நீ அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு குற்றமும் செய்யவில்லை, அதனால் நீ மட்டும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லென்றான். அதற்கு கிளரா, இவர் இல்லாமல் வாழ்வதை விட இவருடன் இறப்பதையே நான் பாக்கியமாக கருதுகிறேன், நான் போக மாட்டேன் என மறுக்கிறாள். இப்போதுதான் வரலாற்று ஆசிரியர்களை வியப்பில் ஆழ்த்திய அந்த சம்பவம் நிகழ்ந்தது. போராளி துப்பாக்கியை தூக்கி முசோலினியை நோக்கி சுட்ட கண நேரத்தில் வெகு அருகில் நின்று கொண்டிருந்த கிளரா புயலாக முசோலினி முன் பாய்ந்து அந்த குண்டை தன் மார்பில் வாங்கிக் கொண்டு கீழே சரிந்து விழுந்து உயிரை விட்டாள். கிளராவின் இச்செயல் புரட்சியாளர்களை திகைக்க வைத்தது. பின்னர் அவன் முசோலினியை சுட்டுக் கொன்றான். இருவரும் இறக்கும் போது முசோலினிக்கு 61, கிளராவுக்கு 28. உலகிலேயே கொடூரமான ஒருவனை ஒரு இளம்பெண் இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமா? முடியும். ஏனென்றால் ஒருவன் மீது அசைக்க முடியாத ஆழமான காதல் அன்பை வைத்த பின்னர் அவருடைய இன்னொரு கொடூரமான பக்கம் தெரிந்தாலும் உடனடியாக தவிர்ப்பது கடினமானது. ஏனால் இது மனசு சம்பந்தப்பட்டது. ஆனால் எவ்வளவுதான் ஒருவர் மீது ஆழமான காதலும் அன்பும் வைத்திருந்தாலும் கூட அவர் இந்த சமுதாயத்துக்கு ஆபத்து, கொடூர கொலைக்காரன் என தெரிய வந்ததால் அவன் மீதான காதலையும் அன்பையும் உடனே தவிர்த்து விடலாம். இந்த முடிவு எடுப்பது மூளை சம்பந்தப்பட்டது. முசோலினி விவகாரம்

0: கிளராக்கு மனசுதான் இளகியதாக இருந்ததே தவிர அவருக்கு மூளையை பயன்படுத்தி சிந்திக்கும் திறன் இல்லை என்பதுதான் உண்மை. நிகழ்ச்சியிலே இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி. தென்னிந்திய திரைப்படத்துறையிலே மறக்க முடியாத மற்றொரு சிறந்த ஆளுமை, வில்லன் நடிகனாக புகழ் பெற்ற பி எஸ் வீரப்பா அவர்களுடைய நினைவு அலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
1: தமிழ் சினிமாவின் முதல் நட்சத்திர வில்லன் பி எஸ் வீரப்பா தனித்த குரலில் வீராப்பு பேச்சும் பிடி சிரிப்புமாய் கலக்கியவர். எந்த விதமான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் வீரப்பா அவர்கள். ஆனால் வீரப்பா என்றால் வில்லத்தனமும் அவரது சிரிப்பும் தான் மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது. வில்லனாக நடிக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் இவர்தான் மிகப்பெரிய இடத்தை பிடித்து கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது. தமிழ் சினிமா முழுவதும் இவரை மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டது. மிகப்பெரிய தனித்துவம் என்னவென்றால் சிரிப்பிலேயே எதற்கும் நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய வில்லத்தனமானவர். சினிமா பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் கோவில் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த வீரப்பாவை சினிமாவுக்கு அழைத்து வந்தவர் கே பி சுந்தரம்பாள் அவர்கள். பொழுதுபோக்கிற்காக நண்பர்களுடன் இணைந்து கோவில் திருவிழாவில் நாடகம் போட்டார். அந்த நாடகத்தில் அவரே வில்லனாகவும் நடித்தார். அவரது நடிப்பை பார்த்து வியந்த மக்கள் தங்கள் ஊர் கோவில்களில் வந்து நாடகம் போடுமாறு அழைத்தார்கள். பின்னர் அதனையே ஒரு வருமானம் தரும் தொழிலாக மாற்றினார். ஒரு கோவில் திருவிழாவில் வீரப்பாவின் நாடகம் நடந்தது. அந்த கோவிலுக்கு கே பி சுந்தராம்பாள் சாமி கும்பிட வந்திருந்தார். மைக் ஏதும் இல்லாத அந்த காலத்தில் வீரப்பா பேசிய வில்லத்தனமான குரல் கே பி சுந்தரம்பாள் காதில் விழுந்தது. ஒரு ரசிகையை போல கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து நாடகத்தை பார்த்த அவர் நாடகம் முடிந்ததும் வீரப்பாவை சந்தித்து பாராட்டினார். சென்னை வந்தால் சினிமாவில் சேர்த்து விடுகிறேன் என்று கூறி தனது விலாசத்தையும் கொடுத்து வைத்தார். சில நாட்களிலேயே சென்னை வந்த வீரப்பா கே பி சுந்தரம்பாளை சந்தித்தார். அந்த காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக திகழ்ந்த எல்லிஸ் டங்கனுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி அதை வீரப்பாவிடம் கொடுத்து அவரை போய் சந்திக்க கூறினார். யாருக்குமே சிபாரிசு கடிதம் கொடுக்காத சுந்தரம்பாள் வீரப்பாவிற்கு கொடுத்ததை பார்த்த எல்லிஸ் டங்கன் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். மணிமேகலை என்னும் படத்தில் அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தில் பிரதான பாத்திரத்தில் கே பி சுந்தரம்பாளும் நடித்திருந்தார். பிறகு அடுத்தடுத்த படங்களில் வீரப்பாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கியபடி இருந்தார் டங்கன் அவர்கள். எம்ஜிஆர் நடித்து வெளியான சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைப்படத்தில் இவருடைய சிரிப்பு ஒலிக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அனைத்து படங்களிலும் இவருடைய சிரிப்பை முத்திரையாக மாற்றியுள்ளனர். இவருடைய தனித்துவத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்களில் விருப்பப்பட்டு கேட்டு வீரப்பாவை இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் கூட இவர்தான் வில்லனாக நடித்தார். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படத்தில் இவரை கண்டாலே அனைவரும் அச்சப்படும் அளவிற்கு நடித்திருப்பார். மகாதேவி திரைப்படத்தில் இவர் பேசும் வசனங்கள் அனைத்துமே இன்று வரை மறக்க முடியாத வசனங்களாகும். மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி என்று இவர் கூறும் வசனம் படத்தை பார்த்தவர்களால் இதுவரை மறக்க முடியாது. பி எஸ் வீரப்பாவின் ஷபாஷ் சரியான போட்டி, வஞ்சிக்கோட்டை வாலிபனில் இடம்பெற்ற இந்த வசனம் தமிழ் திரையுலக சிறந்த வசனம் ஆகிவிட்டது.
2: இருக்கும் போது கையிலதற்கு இளவரசி, அந்த வாள் கொண்டு தாக்கினால் ஆளி தேர் புறவி ஆட்பெரும்படை அத்தனையும் சரணாகதி அடையாதார்.
3: மதிகட்டவர்களே, கனவு காணாதீர்கள்.
2: கனவு நனவாகிவிட்டது, காரியம் முடிந்து விட்டது. கோட்டையிலே புலிக்குடி பிறக்கிறது. எல்லாம் இந்த துணை தளபதி கருணாகரன் தோல் வலிமையால் நடந்தது.
3: ஓ, நீதான் அது?
2: என்னுடைய மகாதேவி, மனக்கோலத்தில் வாருங்கள் எங்கள் சோழ நாட்டுக்கு என அழைத்தது மனதுக்கு வரவில்லையா? அடிமை கோலத்தில் அழைத்து போக வந்து விட்டதால் அது அடியோடு மறந்து விட்டதால்
3: பைத்திய

0: இருக்காரு. என் பிள்ளை கூட சோழ நாட்டு எல்லைக்கு வராது.
1: அதிலே பிணமாக நீங்கள் மாறினால் மனமாக பெண் கிடைக்காத எனக்கு
0: மண்ணாக போகிறது உன் எண்ணம். என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் அது நடக்காது.
1: கோட்டை தெரிந்தது, கொத்தளம் இடிந்தது, கொடி சாய்ந்தது, கொத்தவன் கைதியானான். உங்கள் சாளுக்கிய நாடே சபக்காடாகிவிட்டது. அத்தனையும் நடந்த பின்பு ஆத்திரித்து பயனில்லை இளவரசி.
0: பார்ப்போம், இடவாளை வெற்றி தோல்வியை அதிலே முடிவு கட்டுவோம்.
1: மலர் கேட்பார்கள் மாதர்கள், வாங்கி தருவார்கள் ஆடவர்கள். வாழ்க்கு சொல்லுகிறீர்கள் நீங்கள், என் வீரம் பழுதுபட்டதல்ல. மகாதேவி
2: பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம் ஜி ராமச்சந்திரன், வி என் ஜானகி, என் டி ராமராவ், ஜெயலலிதா முதலானோருடன் சினிமாவிலும் நாடகங்களிலும் தொடர்பு கொண்டவராக திகழ்ந்த பி எஸ் வீரப்பா பிஎஸ்வி பிக்சர்ஸ் என்னும் பேனரில் பல படங்களை தயாரித்தார். நடிகராக நமக்கு அறிமுகமாகி பிற்காலத்தில் தயாரிப்பாளராக பல படங்களை வழங்கிய பி எஸ் வீரப்பாவின் வாழ்க்கை மிக சுலபமாக கிடைத்துவிடவில்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெறித்தன சிரிப்பால் தெறிக்கவிட்ட வில்லன் பி எஸ் வீரப்பாவை மறக்கவே மாட்டார்கள் அந்த கால ரசிகர்கள். நன்றி.
3: அண்டை தமிழக மக்களிடையே பகுத்தறிவு சிந்தனையை வளர்ப்பதிலே முன்னின்று உழைத்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. எளிமை, நேர்மை, தியாகம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. ஏழை எளிய மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பல பள்ளிகளை திறந்தார். பள்ளி மாணவர்களின் நலனுக்காக மதிய உணவு திட்டத்தை முன்னெடுத்தார். பதவி புகழ் ஆகியவற்றை விட மக்களின் நலனையே முக்கியமாக கருதிய தலைவராக அவர் வாழ்ந்தார். அவரது நேர்மையும் எளிமையும் மக்கள் சேவையும் இன்றைய தலைமுறைக்கு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகின்றன. கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்ற அவரது சிந்தனையை நினைவுகொண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு எமது அஞ்சலியை செலுத்துவதோடு அவர் தொடர்பான சிறப்பு பாடலையும் இப்போது தருகின்றோம்.